லால்பா லேடி லொஸ்டர் கொட்டாரா சௌகி கோலோ பணம்போர் ஆர்பா சுராத்கல் கேரிசி முக்கா பவன் அழகனை கோல்நாடு காரணம் முழுக்கே படுவதில் எர்மாள் உச்சில காப்பு கட்பாடி உத்தியோக ரைட் ஹோக்லி.

0: ராமன் தெரியாது. மாவா ராமன்
1: நானே மாவா.
0: நந்தா மாவுக்குள்ள அள்ளிட்டவர் கோவலோட சந்தை அள்ளி விளையவர்
2: சத்யா
0: அள்ளிட கூடணும் இல்லையா வரவேற்கு கேலி கழுவிசிட்டு வந்தவர் நம்ம தொடையேறுவதற்கே முந்தாதிரல்ல. நீவு கோபாலகன் நானும் பூபாலகன்
2: நிஜா.
0: நனகு நிமகு இருவ அந்தரவேணு இதன் தெரியதே சலுகை தோறுத்தீரா
2: சதுகே
0: ஏனோ
2: சலுகை.

Radio Sarang 107.8 FM. கம்மனை இல்லாத்தோ மல்லிகை எடுக்கிறங்க ஆர், கரி இல்லாத்தோ நவிலுற நோக்குடங்க ஆர், பண்ண பராத்தோ மயிலாஞ்சி இடுறங்க ஆர், தஃப் பாட் மாப்பிள பாட் ஓப்பன பாட் பண்ணில்லைங்க பேரி காரியக்கிரமா கேக்குடங்க ஆர். அது கைத்தே நீங்கள் எல்லாரும் மனசு சந்தோலாக்கோ பந்தோண்டுண்டு மொயிலாஞ்சி.